0: ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பார்ந்த நேயர்களே, ரேடியோ சாய் நிகழ்ச்சியில் வாரம் ஒருமுறை இடம்பெறும் தமிழ் நிகழ்ச்சிகள் இப்பொழுது ஆரம்பமாகின்றன. முதற்கண் நம் அன்பு தெய்வம் பகவான் பாபாவின் பொற்கமல பாதங்களுக்கு பணிவான வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்கள். சாய்ராம். நேயர்களே, இன்று நாம் கேட்க இருப்பது ரேடியோ சாய் தமிழ் நிகழ்ச்சியின் 372வது தொடர். ஆத்மார்த்த அனுபவங்கள், சிரவண மஞ்சரி மற்றும் ரேடியோ சத்சங்கம் ஆகிய நிகழ்ச்சிகள் இன்று இடம்பெறுகின்றன. முதலாவதாக வருவது ஆத்மார்த்த அனுபவங்கள் நிகழ்ச்சி. இதில் சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக சாய் என்பர் திரு ராமதாசர் அவர்களுடைய ஆத்மார்த்த அனுபவ உரையாடலின் இரண்டாம் பாகம் இடம்பெறுகின்றது. கேட்டு ஆனந்தமடைவோம். சாய்ராம் ராமதாஸ் அவர்களே, உங்களை தொடர்ந்து இரண்டாவது வாரமாக இந்த நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.
1: ஜெய் சாய்ராம்.
0: போன வாரம் நிறைய விஷயங்களை நீங்க சொன்னீங்க, நம்மளும் நிறைய விஷயத்தை பேசினோம். டி எஸ் பாலகிருஷ்ண சாஸ்திரிகள், ஜெயராம சர்மா, ரா கணபதி, சூரிய பிரசாத், இப்படி உங்களுக்கு வந்து சத்சங்கம் இருந்தது அப்படிங்கறத ரொம்ப அருமையா சொன்னீங்க. பகவான்கிட்ட எப்படி வந்தோம், அந்த சூரிய பிரசாத் தான் உங்களை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி, ஏபிள் லீடரா இருந்து, ஏபிள் கன்வீனரா இருந்து, ஒரு டிட்டர்மினேஷன், மழையில கூட பஜனைய செய்ய வச்சார், நகர சங்கீர்த்தனத்தை செய்ய வச்சார். அதெல்லாம் வந்து கேட்பதற்கே ரொம்ப நல்லா இருந்தது. அது அந்த ஒரு டிட்டர்மினேஷன் நமக்கு வந்து எப்போதுமே இருக்கணும். அவர் சொன்னதுங்கிறது வந்து தனி, பட் அதை நம்ம வந்து தொடர்ந்து நம்மளுடைய கடைபிடிக்கணும். அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு இலக்கு அப்படிங்கறது ஒண்ணு இருக்கணும். பகவான் இடத்துல நம்ம போகணும், சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு ஒண்ணு இருக்கணும். அதுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்படியான ஒரு கஷ்டமான நிலைமை இருந்தா கூட அதை வந்து நம்ம தொடர்ந்து செய்யணும். அதுதான் அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ ஃபர்ஸ்ட் நமக்கு பேசிக்கா வேண்டியது அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கணும், அந்த உணர்வு அப்படிங்கறது.
1: கண்டிப்பா.
0: இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, உங்களுக்கு கார்த்தால எல்லாம் நாங்க உட்கார்ந்துருந்தோம், அந்த மூமெண்ட்ல வந்து என்னுடைய பையனுக்கு வெளியில போக வேண்டிய சூழ்நிலை வந்தது, அதனால அந்த இது மிஸ் ஆயிடுத்து. ஆனா அது அப்படியே நாங்க விடாம கண்டிப்பா மத்தியானம் போய் இருந்து பகவானோட பிளஸிங்ஸ் வாங்கணும் அப்படின்னு அந்த டிட்டர்மினேஷன்,
1: கண்டிப்பாக
0: அந்த ஒரு திடமான நம்பிக்கை
1: அது
0: உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க.
1: கண்டிப்பாக அந்த நம்பிக்கை நம்மகிட்ட இருக்குதா என்று பார்க்கறதுக்காக
0: நிறைய தடங்கல்கள் வரலாம்.
1: கண்டிப்பாக வரும். நான் வந்து பால விகாஷ் குருவாடி ஒன்னு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், நாங்கெல்லாம் அங்க திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, உங்களுக்கெல்லாம் குரு பூர்ணமி சமயத்துல சுவாமி உங்களுக்கெல்லாம் பாத நமஸ்காரம் கொடுக்க போறார் அப்படின்ட்டு ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஒரு அறிவிப்பு வந்தது.
0: நீங்க பாலவிகாஸ் குரு ஆயிட்டீங்களா?
1: ஆ, குரு ஆன உடனே, குரு ஆன ஒரு 1 or 2 years இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு, பாலவிகாஸ் குருஸ் ஆஃப் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் சுவாமி உங்களுக்கெல்லாம் பாத நமஸ்காரம் கொடுக்க போறார் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்தது. இதுல எங்களுக்கு குருவில் இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், சுவாமி பாத நமஸ்காரம் கொடுக்கறாருன்னு. கிட்டத்தட்ட ஒரு 4 bus புக் ஆச்சு. உடனே கிட்டத்தட்ட ஒரு 220 பேர் நாங்க புட்டபர்த்திக்கு 4 busல கிளம்பினோம்.
0: 220 பேர் குருமார்களா?
1: குரு. அதுல ஜென்ஸ் மட்டுமே 150 குரு.
0: அவ்வளவு பேர்
1: குரு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், என்டையர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்.
0: நீங்க சொல்றது எந்த வருஷம் இருக்கும்?
1: இது வந்து 1980s அந்த சமயத்துல, 1980ஆம் வருடம் அந்த சமயத்துல இது எங்களை எல்லாம் கூப்பிட்டாங்க. அதுல வயசான குருஸ் எல்லாருமே வந்தாங்க. அதுல வந்து சுவாமி பாத நமஸ்காரம்னாக்க அவ்வளோ எல்லாருக்குமே அந்த ஒரு ஆனந்தம்.
0: இல்ல, இது வந்து பொதுவா எல்லா டிவோட்டீஸும் வந்தாங்களா? ஏன்னா நீங்க சொல்ற
1: டிவோட்டீஸே கிடையாது,
0: இது
1: அவ்வளவு பேரும் குரு. இது வந்தவர்கள் அத்தனை பேரும் குரு. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, 4 busல போனோம் நாங்க. குரு பூர்ணிமா வருதுன்னா அதுக்கு 2-3 நாளுக்கு முன்னாடியே நாங்க புட்டபுரத்துக்கு போயிட்டோம். புட்டபுரத்தில போய் இறங்கின உடனே தனியா உட்கார வச்சாங்க. சுவாமி தர்ஷன் 7 மணிக்கு வர்றார். 7 மணிக்கு வந்துட்டு எங்களை திரும்பியே பார்க்கல, அப்படியே திரும்பி போயிட்டார். கார்த்தால தர்ஷன் ஓவர். மத்தியானம் 2 மணிக்கு போய் உக்காந்தோம். அப்பெல்லாம் 3 மணிக்கு வருவார் சுவாமி. 3 மணிக்கும் எங்களை பார்க்கவே இல்லை, அப்படியே போயிட்டார். இதே மாதிரி 2 நாள் சுவாமி எங்களை திரும்பி கூட பார்க்கல. எங்களுக்கெல்லாம் ரொம்ப அப்செட்டு. 2வது நாள் இரவு 10 மணி இருக்கும், திடீர்னு ஒரு சேவதல் வந்தார், பேட்ஜ் கொடுத்தாரு, நீங்க எல்லாரும் பேட்ஜ் போட்டுக்கோங்க, நாளைக்கு காலையில உங்களுக்கு 6:30 மணிக்கு சுவாமி பாத நமஸ்காரம் கொடுக்கிறார். இந்த நியூஸ் எல்லாம் எப்படி வந்ததுனே தெரியல. ஆனா நாங்க வந்து 10 மணி கொடுத்தோடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். ரெண்டு நாளா சுவாமி இவ்வளவு போக்கு காட்டினாரு. லேடிஸ் எல்லாம் ஒரு ஆர்வம் இருக்குதுல, 12 மணிக்கே குளிச்சுட்டாங்கன்னா பாத்துங்க, எல்லாருக்கும் அவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு சுவாமிக்கு. நம்ம பாத நமஸ்காரம் அப்புறம் காலையில இருந்தா டைம் இருக்குமோ இருக்காதோ, 6:30 மணிக்கு போனோம்னாக்கா எல்லாரும் போனாக்கா குளிக்கிறதுக்கு அங்க கஷ்டமா இருக்கும்னு எல்லாரும் 12 மணிக்கு குளிச்சுட்டு எல்லாம் ரெடியா உட்காந்துருக்காங்க. சாயராம்
0: மிட் நைட்
1: நாங்களும் போய் 6:30 மணிக்கு எல்லாரும் வந்து ஒரே சந்தோஷத்துல எல்லாரும் லைனா போறோம். போய் நாங்க உட்கார இடத்துல போய் உட்கார்ந்தோம். சுவாமி வரார், வந்து எங்களை பார்த்து கேட்டாரு, நீங்க எல்லாம் யாரு? பாலவிகாஷ் குருஸ் அப்படின்ட்டு போயிட்டார். அவ்வளவுதான் சம்பாஷணை.
0: பாத நமஸ்காரம் கிடைக்கல,
1: கொடுக்கல. போன உடனே எங்களுக்கு எல்லாம் ஒரு டிசப்பாயின்மெண்ட்னு சொல்லணும். அதை வந்து நாங்க எல்லாருக்குமே தனித்தனியா அதை நாங்க வெளிப்படுத்தினோம். இது வந்து கூட்டு பேச்சு கீச்சு அதெல்லாம் கிடையாது சாயராம். இப்ப சொல்றேன், அந்த 150 பேரும் இருக்கிற இடத்த விட்டு நகரல, யாரு யாருக்கிட்டையும் பேசிக்கல. இது மாதிரி இங்கேயே உட்காரணும், சுவாமி நமக்கு குடுக்கிற வரைக்கும் போகக்கூடாது, அந்த இடத்த விட்டு நகரக்கூடாது, அந்த மாதிரி யாருமே பேசிக்கல. அந்த 150 பேரும் அப்படியே உட்கார்ந்துருந்தோம், எதுவுமே பேசல, யாருமே எதுவும் பேசல, எல்லாமே ஸ்பான்டேனியஸ் அப்படியே உட்கார்ந்துருந்தோம். நாங்க உட்காரணும்னு யாருக்குமே கிடையாது, ஆனா யாருமே எழுந்துக்கல. அப்போ திரு மேஜர் ஜெனரல் மகாஜன், அவர் தான் ஸ்டேட் பிரசிடென்ட், அவர் வரார். அவர் வந்து, என்ன நீங்களா உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னாரு. இல்ல சாயராம், சுவாமி பாத நமஸ்காரம் கொடுக்குறேன்னு சொன்னாரு, எங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல அப்படின்னா. என்ன சொன்னாரு? நீங்களாம் யாருன்னு கேட்டாரு. ஆமா, அது போருமே உங்களுக்கு, உங்களாம் யாருன்னு கேட்டாருல, அது பெரிய விஷயமாச்சே, அந்த சம்பாஷணையே போருமே உங்களுக்கு அப்படின்னாரு. இல்ல சாயராம், எங்களுக்கு பாத நமஸ்காரம் வேணும். இது பாருங்க, சுவாமி கிட்ட இந்த போராட்டம் பண்றது, அடம் பிடிக்கிறது, இதெல்லாம் சுவாமிக்கு பிடிக்காது. சுவாமி இது பண்ணா இனிமே வரமாட்டாரு. நீங்க உட்காந்து படுறது இந்த போராட்டம் பண்ற மாதிரி இருக்குது, இது இத சுவாமி என்னைக்குமே அலோவ் பண்ண மாட்டார். தயவு செய்து எல்லாரும் பிரேயர் பண்ணுங்க, பிரேயரால் தான் அவரை நீங்க இழுக்க முடியும், தயவு செய்து இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்ட்டார். நாங்களாம் உடனே அங்கேயே பேசினோம், என்ன பண்ணுறது, பிரேயர்னு சொல்றாங்களே என்ன பண்ணலாம். இன்னைக்கு மதியானம் எல்லாரும் 1:30 மணிக்கு எல்லாரும் அசம்பிளாரோம், காயத்ரி சாண்டிங் பண்றோம் அப்படின்னு எல்லாரும் முடிவெடுத்தோம். ரைட்டு, எல்லாரும் சாப்பாடுலாம் முடிச்சுட்டு கரெக்டாக 1:30 மணிக்கு எல்லாரும் ஷெட்ல அரேஞ்ச் உட்காந்துட்டோம். ஒரு 220 பேர் லேடிஸ் தனி ஜென்ஸ் தனி, நடுவில் ஒரு மெழுகுவத்தியை ஏற்றி வச்சு கேண்டில் ஏற்றி வச்சுட்டு காயத்ரி சாண்டிங் நான் ஸ்டாப் 1/2 hour, அந்த வைப்ரேஷன் சொல்லவே முடியாது. ஒவ்வொருத்தரும் ஃபுல் த்ரோட்டட், அவ்வளோ ஹை பிச்சில் அந்த காயத்ரி மந்திரம் சொன்னோம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய அந்த எஃபெக்ட், அதுதான் நான் சொல்லணும்.
0: அதை நீங்க அன்னைக்கு உணர்ந்தேன்,
1: பரிபூர்ணமா உணர்ந்தேன்.
0: அதுவும் அத்தனை பேர் சேர்ந்து ஒரு
1: கோரஸா
0: சொல்லும் போது
1: ரொம்ப கேட்கறதுக்கு அவ்வளவு இருந்தது. இதை வந்து வேடிக்கை பாக்குறதுன்னு அங்க இருக்கிற எல்லாருமே வந்துட்டாங்க, என்ன நடக்கிறது, என்ன விஷயம், இவ்வளவு இந்த மாதிரி கோஷம் போட்டு இதெல்லாம் சொல்றாங்களே, என்ன விஷயம் அப்படின்ட்டு. அதான் அந்த டிசிப்ளின், அந்த இதுதான் சுவாமி எதிர்பார்க்கிறாரு. நாங்க வந்து அந்த காயத்ரி சாண்டிங் சொன்னா யாருக்கு யாருக்குமே பேசிக்கவே இல்லை. திருப்பி எல்லாம் லைன் ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே சைலண்டா போய் நாங்க எங்க எங்களுக்கு உட்கார வைக்கிறாங்களோ அங்க போய் உட்காந்துட்டோம்.
0: மந்திரில்
1: சுவாமி 3 மணிக்கு வராரு. இப்போ வர சுவாமியே வேற. அவர் யூஸ்வலா அந்த இன்டர்வியூ ரூம் வந்து வரும்போது ஒரு ரவுண்ட் அடிச்சுன்னு எல்லாரையும் பார்த்து கடைசியா தான் அந்த கேட்டு கிட்ட,
0: அதுவும் அத்தனை பேர் சேர்ந்து ஒரு
1: கோரஸா
0: சொல்லும் போது
1: ரொம்ப கேட்க, இதை வந்து வேடிக்கை பாக்குறதுன்னு அங்க இருக்கிற எல்லாருமே வந்துட்டாங்க, என்ன நடக்கிறது, என்ன விஷயம், இவ்வளவு இந்த மாதிரி கோஷம் போட்டு இதெல்லாம் சொல்றாங்களே, என்ன விஷயம் அப்படின்ட்டு. அதான் அந்த டிசிப்ளின், அந்த இதுதான் அங்க வந்து

0: அந்த கேட்டு கிட்டதான் நாங்க உட்கார்ந்து இருப்போம், அங்க வருவாரு. ஆனா இந்த தடவை அங்கேருந்து ஃபாஸ்ட்னா அவ்வளவு வேகமா வரார்.
1: இன்டர்வியூ ரூம்ல இருந்து
0: இன்டர்வியூ ரூம்ல நேரம் எங்களை பார்த்துதான் வராரு. ஃபாரன் கிடுகிடுகிடுன்னு வந்து எங்க கிட்ட பேசுறாரு அதே வேகத்துல. யாரு யார் நீங்களா, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாரு. எல்லாமே தமிழ்ல. யார் நீங்க, என்ன வேணும் உங்களுக்கு வேகமா கேக்குறாரு. எங்களுக்கு வந்து
1: இதுக்கு அந்த இடத்துல பதில் சொல்றதே கஷ்டம்.
0: சொல்றது எல்லாரும் ஆடி போயிட்டோம் நாங்களாம். ஏன்னா சுவாமி அவ்வளவு உக்கிரமா அப்படி பேசினாரு. என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு. சுவாமி பாத நமஸ்காரம் சுவாமி. என்ன என்ன சொல்லி நீங்களா யாரு? பால விகாஸ் குரு. என்ன பசங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கறீங்க? எல்லாம் இதே வேகத்துல தான் கேட்டாரு. மாரல் வேல்யூஸ் சுவாமி, மாரல் வேல்யூஸ். நீங்க நடந்துக்கிறீங்களா அப்படின்னு எங்களுக்கு. சுவாமி எது பண்ண முடியுமா, நாங்க என்ன சொல்றது, அப்படியே பேசாம இருந்தோம். நீங்க முதல்ல நடந்துக்கணும், அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சுவாமி பேசிட்டாரு. சரி சுவாமிராம் அப்படின்னு உடனே அப்படியே இறங்கிட்டாரு சுவாமி. எவ்வளவு ஆக்ரோஷமா அந்த மாதிரி வேகமா பேசினாரோ எல்லாமே சாந்தமாயிட்டாரு. சாந்தமாயி கையை இப்படி பண்ணி எல்லாரையும் பார்த்தார் சுவாமி. எங்க நாங்க 150 பேர் உட்கார்ந்து 150 பேரையும் பார்த்தார்.
1: இதே மாதிரி மகிளா சைடு,
0: மகிளா சைடு நான் சொல்றேன் அதுக்கப்புறம். இது வந்து எங்களை பார்த்துட்டு எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க அப்படின்னாரு. நான் கேள்வி கேட்டேன், 150 பேர். 150 பேரா சுவாமி கேட்டார். அதுக்கப்புறம் சுவாமி உங்களுக்கெல்லாம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் பாத நமஸ்காரம் கொடுக்குறேன் அப்படின்னாரு. சரி சாயராம், நாங்க என்ன சொல்ல முடியும், சுவாமி இன்னொரு சந்தர்ப்பத்தில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நாங்க ஒன்றும் சொல்ல முடியாது. சரி சாயராம், எல்லாரும் போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நேர லேடிஸ்க்கு போயிட்டார். நாங்க எங்க இதை முடிச்சுட்டு நேர வெளில வந்தோம். வெளில வந்து லேடிஸ்கிட்ட போய் சுவாமி என்ன சொன்னாருன்னா, சுவாமி என்ன சொன்னாரு, முதல்ல நீங்க நடந்துக்கோங்கோ, அதுக்கப்புறம் நீங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கறத சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க லேடிஸ்க்கெல்லாம் உங்களுக்கு யாராவது கல்யாணம் இருந்தா அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ எங்களுடைய டூர் ப்ரோக்ராம் அந்த 3வது நாள் என்னைக்கு நாங்கள் கிளம்புறோமோ அன்னைக்கு தான் எங்களுக்கு அந்த மெசேஜ்.
1: அதாவது முதல்ல நீங்க அந்த வேல்யூஸை கடைப்பிடிங்க, அதற்கு பிறகு நீங்க உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்க. எவ்வளவு பெரிய ஒரு இது பாத்தீங்க,
0: பெரிய விஷயத்த ஒரு ஒரு டிராமா மாதிரி பண்ணிட்டாரு. ஒரு டிராமா மாதிரி பண்ணி எங்களெல்லாம் காக்க வச்சு எங்களுக்குள்ள ஒரு ஆர்வத்தை இது பண்ணி எங்களை பிரேயர் பண்ண வச்சு கடைசியில் ஆன்சர் கொடுக்குறாரு.
1: இல்லை இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கம்யூனிகேட் ஆறுது பகவான்கிட்டு. ஒன்று, நம்ம பாரதிதாஸ் குருமார்களாக இருக்கணும் அப்படின்னாக்கா, குருவா இருக்கணும் அப்படின்னாக்கா,
0: ஆமா
1: முதல்ல நம்ம எந்த அளவுக்கு ஒரு சுத்தமா இருக்கணும்.
0: ஆமா கண்டிப்பா,
1: எந்த அளவுக்கு அந்த வேல்யூஸ் ஃபாலோ
0: கேட்டாக, நம்மள சுத்தப்படுத்திக்கிறதுக்காகவே நம்ம பாரதிதாஸ் குருவாகணும். நிறைய பேர் நீங்க வந்து உருவாக்குறீங்க சுவாமி லைன்ல கொண்டு வரீங்க. எனக்கு அந்த குருங்கிற ஒரு இதுல எனக்கு நிறைய அனுபவங்கள். அந்த பசங்களோட நான் இருந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்களை நம்ம சொல்றது அவங்க ஃபாலோ பண்ணும்போது அதில் இருக்கிற மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது உங்களுக்கு. அந்த பஸ்ஸில் நாங்கள் ரிட்டர்ன் ஆகிறோம். நான் அப்போ வந்து உட்காந்து நான் தீவிரமாக சிந்தனை பண்ணுறேன், என்னடா அது, ஏன் தான் சுவாமி நமக்கு பாத நமஸ்காரம் கொடுக்குறேன்னு கொடுக்கலையே நினைச்சுட்டே வந்தேன். பஸ்ஸில் வரும்போது திடீர்னு ஒரு இது கிளிக் ஆச்சு. நீ முதல்ல போனவுன்னா சுவாமி பாதத்தை வச்சு நாளையிலேருந்து அஷ்டோத்திரம் ஆரம்பிச்சிடணும், டெய்லி அஷ்டோத்திரம் சொல்லணும். ஒரு பிரஜை எடுத்துருந்தேன் நான் எடுத்துருந்தான். அம்பத்தூர்ல வீட்டில் வந்து இறங்குறேன். என்னுடைய அண்ணன் வாசுதேவன் ஒரு சுவாமி படத்தை பாதத்தை அழகா ஃப்ரேம் பண்ணி பூஜையில கரெக்டா வச்சிருக்கான் சென்டரா. நான் பூஜை ரூம் திறந்த உடனே என் கண்ணில் பட்டதுதான் முதல்ல பாருங்க. நம்ம ஒன்னு நினைச்சோம்னா, நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு நினைச்சனா சுவாமி முன்னாடியே அது முடிச்சிடுறாரு.
1: அதாவது நீங்க அந்த ஒரு சாதனையை செய்து அந்த அந்த மதிப்பீடுகளை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்க. அதே மாதிரி
0: நடந்தது. அதே மாதிரி அவரு அடுத்த இதுல எனக்கு 15 வருஷம் எனக்கு கொடுத்தார். அதே மாதிரி எங்ககிட்ட வந்து எல்லா, ஏன்னா சுவாமியினுடைய வாக்கு சத்திய வாக்கு, அவர் எல்லாருக்குமே அந்த
1: அவங்களுக்கு அந்தந்த ஒரு சந்தர்ப்பத்தில்
0: அதுதான் அவர் இன்னொரு சந்தர்ப்பத்துல அவர் சுவாமியினுடைய வேர்ட்ஸ் பாருங்க, உங்களுக்கு எல்லாம் இன்னொரு சந்தர்ப்பத்துல சுவாமி கொடுக்குறேன், சுவாமி கொடுக்குறேன் அப்படின்னுட்டாரு. அப்படின்னு அர்த்தம், நான் கொடுப்பேன் ஆனா இன்னொரு சந்தர்ப்பம். அது எந்த சந்தர்ப்பம்?

0: அவர் இதுதான் தெரியும். ஆக இந்த ஒரு நிகழ்ச்சியிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் நம்ம எல்லாருக்குமே வந்து சுவாமி சொல்லிட்டாரு. நம்ம முதல்ல பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறோம் அப்படின்னாக்கா நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பாலவிகாஸ் குரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க, இது எங்கெல்லாம் நீங்க பாலவிகாஸ் குருவா இருந்தீங்க, அதை பத்தி கொஞ்சம் இன்னும் விளக்கமா சொல்ல முடியுமா?
1: கண்டிப்பாக. நான் முதல்ல பாலவிகாஸ் குருன்னு ஆரம்பித்தேன். அம்பத்தூர்ல இருக்கிற இடத்துலதான் நான் குருவா இருந்து அந்த கிளாஸஸ் எல்லாம் எடுத்துனேன். அதுக்கப்புறம் அயப்பாக்கம் வில்லேஜில் நான் அதை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த அயப்பாக்கம் வில்லேஜில் என் தம்பி வந்து அங்கே வில்லேஜ் அடாப்ட் பண்ணியிருந்தோம். சரி நீ அங்கே கிளாஸ் எடுறா அப்படின்னு என் தம்பி சொன்னான். சரி நான் போய் அங்கே போய் போனால் எல்லாருமே அவ்வளோ லோ கிளாஸ் பீப்புள். இந்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தலையை வாரி இருக்காது, ஒன்று வந்து சரியா மூஞ்ச இதுவா இருக்கும், ஒரு அக்லி அக்லி லுக்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பாங்க.
0: பின்தங்கிய
1: ஒரு கிராமம் சார். அது வந்து நான் சொல்றேன், நான் வந்து நான் பண்ணினேன்னு நான் சொல்ல மாட்டேன். சுவாமிகளுடைய அந்த ஒரு அந்த பஜனை பாடல்கள், அவருடைய அந்த நாமம் அவர்களை மாத்தினதை நான் கண்கூடா பார்த்தேன். நான் போய் அங்கே போய் அந்த பசங்களை ஒரு 20 பசங்க 10 பசங்க வந்தாங்க. ஆனால் எல்லா இடத்துலையுமே நம்ம குருவா இருக்கிறது என்ன தெரியுமா, நம்மளுடைய கடமையை நம்ம செய்யணும். கடமைன்னா என்னன்னாக்க கிளாஸுக்கு கரெக்டாக போகிறது, அவங்க எல்லாரையும் உட்கார வைக்கிறது, முதல்ல அவங்களுக்கு டிசிப்ளின் என்னங்கிறது அவங்களுக்கு சொல்றது, அவங்க ட்ரெஸ் பண்ணுறத திருத்த சொல்லணும், இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், கிளாஸுக்கு வரைச்சே நல்லா கிளீனாக வரணும் அப்படின்னு அதில் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நம்ம. ஏன்னா அதெல்லாம் தான் முக்கியம். முதல்ல நம்ம டிசிப்ளின் கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஒன்றுமோ அது வந்துடும். அதை நான் என் கண்கூட பார்த்தேன். அந்த கிராமத்தில் நீங்கள் சொல்ல மாட்டீங்க, கிட்டத்தட்ட 10-20 பசங்க முதல்ல அப்படி வந்தவங்க வந்தால் சரியா அப்படி காலை நீட்டிப்பாங்க, அங்கே பார்ப்பாங்க இங்கே பார்ப்பாங்க, அதெல்லாம் நேச்சுரல். அது அவங்க இருக்கிறது, நம்ம அதை திருத்தணும். நம்ம அதுக்கு தான் போகிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அந்த டிசிப்ளின் கொண்டு வரணுங்கிறது தான் நம்மளுடைய கடமை. ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு எனக்கு அவங்க வந்து கரெக்டாக. அதே மாதிரி டைமுக்கு வர சொல்லுவேன். 9:30 மணிக்கு கிளாஸ்னா 9:30 மணிக்கு இருக்கணும் அவங்க. அந்த மாதிரி அவங்க வந்து கரெக்ட் டைமுக்கு வந்து வருவாங்க. வரும்பொழுது எனக்கு தெரிஞ்சு அந்த பஜனையில தான் அவங்களுடைய ஈடுபாடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த பின்தங்கிய அந்த குழந்தைங்களுக்கு 15 பஜனை கிளாஸ் பஜனை பாட்டு நான் சொல்லி கொடுத்தேன்னா நீ நம்ப மாட்டீங்க. நான் போய் உட்காந்தவொடனே கணேசன் மேல ஆரம்பிச்சு விட்டோன்னா கட கட கடகடன்னு அவங்க பாடி 15 பாட்டு பாடி முடிச்சுடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பஜனை பாட்டு வந்தது, அவ்வளோ அழகா பண்ணினாங்க அவங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
0: ஒரு சின்ன கேள்வி, பகவான் அந்த உங்களுடைய பாத நமஸ்காரம் கொடுக்கற அந்த இன்சிடென்ட்ல முதல்ல உங்களை நீங்க திருத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு இல்லையா?
1: ஆமா.
0: நீங்க அந்த வேல்யூஸை ஃபாலோ பண்றீங்களா?
1: ஆமா.
0: அதுக்கு நீங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க? அது நீங்க வந்து எப்படி உங்களுடைய அவுட்லுக் எப்படி மாறிது அதுக்கப்புறமா?
1: நான் வந்து இந்த சுவாமி நம்மள நாம மாத்திக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து, இப்ப நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நான் வந்து திருவேணநகர்ல ஒரு கிளாஸ் எடுத்திருந்தேன். அப்ப நான் சொல்லுவேன் கிளாஸ்ல, பஜனை பாடல்கள்லாம் நம்ம வந்து எப்ப பாடணும்னா அதுக்கு டைமே கிடையாது, ஈவன் நீ குளிக்கும் போது கூட பாடலாம். அந்த மாதிரி பாடி நம்ம வந்து நம்மளுக்கு இல்லாமல் பிராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். நான் அதுக்கு நான் குளிக்கும் போது பாடுவேன். ஏன்னா நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நம்ம வந்து பாடாமல் இருக்கக்கூடாது. நான் குளிக்கும் போது பாடுவேன், இது உட்காந்து பாடுவேன், எல்லாம் பண்ணுவேன். இதை நான் வந்து ஒரு நாளைக்கு என் கிளாஸுக்கு போகிறதுக்கு ஒரு எனக்கு அந்த கிளாஸ் நடக்கிற பக்கத்து வீடு தான் அந்த பையன் வீடு. நான் கிளாஸுக்கு போகும்போது அவன் குளிச்சுட்டு இருக்கான் போல் இருக்கு, அவன் பாடிட்டு இருக்கான். இதை நான் கேட்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்தது. அந்த பையன் கிளாஸுக்கு வந்தோடனே நான் அப்ரிஷியேட் பண்ணினேன் அவன். இது எப்படி வந்தது? நான் சொன்ன அவன்கிட்ட நீ குளிக்கும்போது கூட நீ பஜனை பாட்டு பாடணும்னு. அது அவனுக்கு எப்படி கன்வே ஆச்சுன்னா, ஏன்னா நான் குளிக்கும்போது நான் பாடினேன். அந்த ஆஸ்பெக்ட் நம்ம பண்ணி அதுக்கு வந்து சொல்லும்போது அதுக்கு எஃபெக்ட் உடனே கிடைக்கிது.
0: நம்ம முதல்ல நம்ம செய்யணும், அப்புறம்
1: செய்யணும், அதுக்கு
0: சொல்ல முடியும்.
1: குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடு, நம்ம உண்மையை தான் பேசணும், பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளே பொய் பேசியிருந்தோம்னா நம்ம உண்மையை பேசணும்னா அவன் பேச மாட்டான். அவன் எப்படி பேசுவான்?
0: இதெல்லாம் நீங்க டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் ஒன்னு நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்க உங்களையே.
1: ஆமா, அப்படி பண்ணாதான் நம்ம பாலவிகாஸ் குருவா இருக்க முடியும்.
0: பாலவிகாஸ் குருன்னு இல்ல, நம்ம எல்லாம் ஈவன் ஒரு நார்மல் மெம்பரா இருக்கணும்னாலே அந்த மாதிரிதான் இருந்தாங்க.
1: அந்த மாதிரி இருந்தாங்க. அது பாலவிகாஸ் குருவானாக்கா அது இன்னும் ஒரு படி மேல. ஏன்னா இன்னொருத்தருக்கு பிரீச் பண்றீங்க, நீ இன்னொருத்தருக்கு சொல்றீங்க இந்த மாதிரி நடக்கணும்னு. அப்படிங்கும் போது நீ ஒழுங்கா இருந்தா தானே அது சொல்றதுக்கு உனக்கு யூ ஆர் குவாலிஃபைடு அப்படிங்கிறது இல்லையா? எனக்கு அயப்பாக்க வில்லேஜ்ல ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ஒரு பையன் வந்துட்டு திடீர்னு கிளாஸ்ல சொல்றான், சுவாமி பட்டாரன்னு அடிச்சாரு அப்படின்னா. ஏண்டா அப்படின்னா, நான் தூங்கிட்டே இருந்தேன். டேய் அடிச்சு என்னடா தூங்குற, கிளாஸுக்கு போவானாமா நீ, ஏண்டா அப்படி தூங்குறேன்னு பட்டாளன் அவன் உண்மையை பேசினான்.
0: நிச்சயமா நீங்க பாலவிகாஸ் வந்து வேற எங்கெல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? அயப்பாக்கம் அப்படின்னு சொன்னீங்க.
1: அயப்பாக்கம் நான் வந்து பாலவிகாஷ் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் இப்ப நான் வந்து எங்க பிரதர் வந்து ஆரணியில இருந்தார். அப்போ ஆரணியில அவருக்கு பேங்க் ஜாப், அவர் அங்க டிரான்ஸ்பர் பண்ணாங்க. அங்க வந்து நான் அடிக்கடி ஆரணிக்கு போவேன். ஆரணிக்கு போறச்சே அவர் வந்து அங்க சில சாய் டிவோட்டிஸ் எல்லாம் இருக்காங்க, ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, என்னை ஆயிஷன் போவார் அவர். அப்படி ஒரு இடத்துக்கு போகும்போதுதான் அங்க வந்து ஒரு டிவோட்டி வந்து நான் வந்து 2 hours 3 hours சுவாமியை பத்தி பேசுவேன். நான் வந்து பேசும்போது பாலவிகாஷை பத்தி சொன்னேன். அந்த மாமி வந்து இஸ் வெரி ஹாப்பி அபவுட் கண்டக்டிங் பாலவிகாஷ் கிளாஸஸ். அவங்க வந்து நான் வந்து இங்க பாலவிகாஷ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னா, நாளைக்கு வியாழக்கிழமையா இருக்கு, நாளைக்கே ஆரம்பிச்சுடலாமே அப்படின்னா, தாராளமா ஆரம்பிக்கலாம், நீங்க வந்து கொஞ்சம் ஆரம்பிச்சு விடுறீங்களா, தாராளமா செய்யறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே புதன்கிழமை இன்னைக்கு நாங்க பேசுறோம், நாளைக்கு வியாழக்கிழமை 4:30 பாலவிகாஷ் கிளாஸ் ஆரம்பவங்க. நான் அங்க 3:30 அவங்க வீட்டுக்கு போறேன், எல்லாருமே ஆஜர். 20-25 பசங்க வாசலெல்லாம் கோலம் போட்டு பகவான் போட்டு மாலையெல்லாம் போட்டு எல்லாமே ரெடியா இருக்காங்க 3:30.
0: எப்படி அந்த 25 பேர் அவங்க கிளாஸுக்கு கூட்டிட்டு வந்தாங்க?
1: அதான் அவங்க முன்னாடியே சொன்னாங்க, இந்த ஏரியால கிட்டத்தட்ட ஒரு 20-25 பசங்க இருக்காங்க, அவங்கள எனக்கு வந்து அவங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு சொன்னாங்க. முன்னாடியே
0: ஒரு சர்வே பண்ணி வச்சிருக்காங்க
1: அவங்களுக்கு வந்து இது ஒரு ஐடியா முன்னாடியே இருந்திருக்கு, அந்த பசங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு. நான் பாலவிகாஷ பத்தி சொன்னவங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்க அந்த பசங்களை நான் அழைச்சிட்டு வரேன், நானே குருவா இருக்கிறேன், எனக்கு வந்து நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் என்னென்ன பண்ணும் எப்படி பண்ணும்னு சொல்லுங்க, நான் வந்து பண்றேன், நான் கிளாஸ் எடுக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் வந்து எடுக்கிறேன், நீங்க இவ்வளவு பாலவிகாஷ பத்தி இவ்வளவு அருமையா சொல்றீங்களே.
0: ஆனா நீங்க இருக்கிறது வந்து 51, ஏதோ ஒரு தற்செயலா நீங்க ஆரணிக்கு பிரதரோட வீட்டுக்கு போயிருக்கீங்க, அந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவம்.
1: ஆமா கண்டிப்பாக.
0: பட் இப்ப நீங்க அங்க அந்த வகுப்புகள் தொடர்ந்து நடக்குமா நடக்காதா, இதை நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்றோமே, அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு என்ன வரலையா?
1: கண்டிப்பா, நீங்க சரியான கேள்வி கேட்டீங்க. எனக்கு கூட அந்த சந்தர்ப்பத்துல என்னடா திடீர்னு பாலவிகாஷ் கிளாஸ் நாளைக்கே ஆரம்பிக்கிறாங்களே, வந்து நம்ம வந்து இது எப்படி, நான் அதை வந்து நெகட்டிவா இல்லைங்க, இது வந்து ஆரம்பிக்கிறது தாண்டா அதுக்கு வந்து டெடிக்கேஷன் வேணும், அதுக்கு ஒரு குரு வேணும், பசங்கள்லாம் ரெகுலரா வரணும், நீங்க வந்து கரெக்டான இது சொல்லணும், இவ்வளவு விஷயங்கள் இருக்குது, நான் வந்து இதெல்லாம் உங்களால முடியுமா நீங்க பாருங்க அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. ஏன்னா அவங்க அவ்வளோ ஆர்வமா நாளைக்கே ஆரம்பிக்கலாமே நான் பண்றேனே அப்படிங்கும் போது நம்ம ஒரு பாசிட்டிவா தான் நமக்கு நினைக்க தோன்றது, நெகட்டிவா இல்லதான் முடியாதுங்க. ஏன்னா ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறேன்னாக்க உடனே பண்ணிடணும் அப்படின்னு எங்க ஒரு இது வந்தது, எனக்கு இந்த ஃபீலிங் வந்து, அதனாலதான் நான் எஸ்ன்னு சொல்லிட்டேன். பாலவிகாஷ் கிளாஸ் அந்த இடத்துல அடுத்த நாள் 4:30 ஆரம்பிச்சு, நான் அந்த கிளாஸ்னா என்ன, பாலவிகாஷ்ல என்னென்ன சொல்றாங்க, அதனால என்னென்ன பசங்களுக்கு போய் சேர்றது அப்படிங்கறதெல்லாம் விஷயத்தெல்லாம் சொல்லி நல்ல ஒரு 4 பஜனை நாமாவளியை சொல்லி அன்னைக்கு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க சுபாங்கிறவங்க ஒருத்தர் வந்து அவங்க தான் குருவா இருக்காங்க, அவங்கள சொல்லி இவங்க தான் கிளாஸ் எடுப்பாங்க, கிளாஸ் எந்த இடத்துல நடக்கும் எந்த டைம்ல நடக்கும், நீங்கள்லாம் அந்த கிளாஸுக்கு ரெகுலராக போகணும், எல்லாம் நடக்கணும், எல்லா விஷயம் நான் அடிக்கடி நாங்கள் வந்து உங்களை நான் மானிட்டர் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு வேணுங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தோட நான் வந்து கிளம்பி வந்துட்டேன். இதுக்கு அப்புறம் எங்கள் பிரதருக்கு திடீர்னு பவானிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. எங்க பிரதர் அங்க இல்லைன்னா நான் போக வேண்டிய சந்தர்ப்பமே எனக்கு கிடையாதே, நான் எப்படி அங்க ஆரணிக்கு போக முடியும், எனக்கு யார் இருக்காங்க அங்க ஒண்ணும் கிடையாது, அது ஒரு பிரச்சனை அங்க. ஸோ எனக்கு அங்க போக முடியாத ஒரு சூழ்நிலை. நான் இது வந்து எனக்கு ஒரு 1991 மேரேஜ் ஆச்சு. அந்த மேரேஜ் பண்றதுக்கு இன்விடேஷன் இருந்து நான் எனக்கு வந்து ஆரணியில எனக்கு ரொம்ப அந்த எல்லாரையும் எனக்கு தெரியுங்கிறதுனால அவங்க ஆரணிலுக்கு அவங்களுக்கு போய் இன்விடேஷன் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதுக்காக என் தம்பியை அழைச்சிட்டு நான் ஆரணிக்கு போறேன். எனக்கு ஆஃப்டர் 5 இயர்ஸ் என்ன நடக்கும் அங்க இருப்பாங்களா எனக்கு எதுவுமே தெரியாது. நான் 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் போய் ஆரணியில போய் இறங்குறேன். அந்த அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம், ஆஹா வந்திருக்கீங்களே, எப்படி வந்தீங்க, இது பண்ணிட்டு உனக்கு உட்கார வச்சு உங்களுக்கு நான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன், வெயிட் பண்ணுங்க, நான் சர்ப்ரைஸ் கொடுக்க போறாங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சிருந்தேன். என்ன வந்து ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. அங்க போனா சுவாமிக்கு மந்திர் கட்டியிருக்காங்க. அங்க 20 பசங்க 25 பசங்க உட்கார்ந்துருக்காங்க பாலவிகாஷ் ஸ்டூடெண்ட்.
0: அந்த வகுப்பு என்ன தொடர்ந்து நடந்து
1: இருக்கு, இதுதான் ஆதாரம். ஒரு மந்திரே கட்டிட்டாங்க. பசங்க கிளாஸஸ் ரெகுலரா போயிட்டு இருக்கு. நாங்க பார்த்தோன்னே என்ன என்னால் நம்பவே முடியல. நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான், என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்கிட்டாரு அவர். ஆரணியில இந்த மாதிரி நடக்கணும்னு அவருடைய சங்கல்பம். அத என்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகின்றார், அவ்வளவுதான். சுவாமி நம்மள வந்து பூரிப்படைய செய்கிறார், அதுதான் சொல்ல.
0: இதுல வந்து குறிப்பா என்ன நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, இப்ப சொன்னீங்க இல்லையா இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு அவங்க கேட்டாங்க நீங்க வந்து எத்தனை பசங்க இருக்காங்க, இது எப்படி ஆரம்பிக்க போறோம், இதுக்கு யார் குரு இருக்காங்க, அதெல்லாம் யோசிக்காம உடனே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிளாஸ் வந்து அங்க நீங்க இருந்த அந்த 2 நாள்ல அதை வந்து ஆரம்பிச்சு வச்சீங்க.
1: ஆமா,
0: சோ அஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் பகவானுடைய ஒரு கருவியா இருந்து அதை பண்ணிட்டோம். அந்த கருவியா நம்ம ஆகிறதுக்கு நம்மளே வந்து நம்ம வந்து ஒரு தடையா இருக்கக்கூடாது. யாரோ ஒருத்தர் கேட்டாங்க அப்படின்னாக்கா இத்தனை கேள்விகள்லாம் கேட்டு இதெல்லாம் நடத்த முடியாது, எல்லாரையும் கொண்டு வந்து வச்சு பாருங்க அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்னாக்கா அன்னைக்கு அங்க ஆரம்பிச்சிருக்க முடியாது.
1: கண்டிப்பா நடந்திருக்காங்க.
0: ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாய்ப்புன்னு வரும்பொழுது நம்மளே அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும்.
1: கண்டிப்பாக
0: நம்மளே அதுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் விஷயத்தை சொல்லி ஒரு தடையா இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்கு
1: இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்.
0: மிக்க மகிழ்ச்சி ராமதாஸ் அவர்களே. இன்று இந்த உரையாடலை முடிப்பதற்கு முன்னால் ஒரு சிறிய கேள்வி. நான் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் பாத நமஸ்காரம் உங்களுக்கு தருகிறேன் என்று பகவான் சொல்லியதாக சொன்னீர்கள். அது அது அந்த அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைத்ததா அதை பற்றி?
1: நீங்க சரியா கேட்டீங்க. சுவாமி வந்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு எல்லாம் பாத நமஸ்காரம் கொடுக்கிறேன்னு. மற்றவங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கோம் சுவாமி சத்தியவாக்கு, எனக்கு எப்படி அந்த அனுபவம் கிடைச்சுங்கிறது சொன்னாக்க ரொம்ப பூரிப்பா இருக்கும். கொடைக்கானல்ல சுவாமி வந்திருக்காரு, நாங்கள்லாம் போயிருந்தோம். அங்க எங்களுக்கு அவனுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. 5 நாள் சர்வீஸ் பண்ணணும். அந்த 5 நாள் சர்வீஸ்ல வந்து சுவாமியே பக்கத்துல வந்து அவரு கூட சில டைம் நம்ம மேல இடிச்சுன்னு கூட போவார். அந்த அளவுக்கு க்ளோஸ், அந்த க்ளோஸ்னஸ் எங்களுக்கு கிடைச்சது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் சுவாமியினுடைய சம்பாஷணம், அவருடைய பேசுறது இதெல்லாம். 5வது நாள் எங்களுக்கு ஊரு கிளம்புறோம். ஊரு கிளம்பினோடனே அவர்கிட்ட சொன்னோம் நாங்கள் அந்த சர்வீஸ் செய்கிற சாய்ராம், நாங்கள் ஈவினிங் வந்து ஊரு கிளம்புறோம், சுவாமியை தர்ஷனுக்கு உட்காரணுமேண்ணா. பா தர்ஷனை விட சுவாமி சர்வீஸ் பண்ணாதான்ப்பா இருக்கு அப்படின்னாரு. இல்லை சாய்ராம், எனக்கு இன்னைக்கு மொத்தம் அலோவ் பண்ணுங்க, நாங்கள் ஊரு கிளம்புறோம் அப்படின்னு. நான் அதுக்கு அவர் சொன்னார், நான் வேணா கர்ச்சி போட்டு வைக்கிறேன், சுவாமி 5 மணிக்கு வரைக்கும் நீ 4:30 மணிக்கு சர்வீஸ் பண்ணிட்டு போங்கன்னாரு. கர்ச்சி போட்டு வச்சார் எங்களுக்காக முதல்ல. நாங்கள் வந்து 4:30 வரைக்கும் சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நானும் என் பிரதர் போய் உள்ளே போய் உக்காந்தோம். அந்த ஹால் வந்து சின்ன ஹாலு. அந்த ஹாலில் ஒரு டோர் ஒன்று இருக்கு. சுவாமி விளையாடுறாரு பாருங்க. சுவாமி அங்கேருந்து வந்தார். வந்துட்டு நாங்கள் உட்காந்த அந்த ரூமை கதவை சாத்திட்டு போயிட்டார். கதவை சாத்திட்டு போய் உள்ள ரூமில் போய் பஜனில் போய் உட்காந்துட்டார். எங்களுக்கு என்னடா அந்த திடீர்னு வந்து கதவை சாத்துறாருன்னு எங்களுக்கு ஒரே மனது கஷ்டமாக இருந்தது. கதவை எதுக்கு சாத்துட்டு போகிறாரு இவருன்னு. அப்புறம் உள்ளே போய் உட்காந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் பஜனை அப்படியே இருந்தால் சரி இனிமேல் எங்கேருந்து வரப்போறான்னு ஒரு எங்களுக்கு ஒரு இது வந்துடுது. பார்த்தா திடீர்னு நாங்கள் தெரிவித்த திடீர்னு ஷட்டார்னு கதவை திறந்து வெளியில் வர்றாரு. வெளில வந்துட்டு நேர என்கிட்ட தான் வந்தார். வந்தபோது அங்கே பஜனை முடிஞ்சது. ஓம் ஜெய் ஜெயசேகரே சொல்கிறாங்க. சுவாமி என் பக்கத்தில் இருக்கார், நானே என் தம்பி இருக்கோம், என் பக்கத்தில் க்ளோஸாக நிற்கிறாரு. நின்றுட்டு அந்த ஓம் ஜெய் ஜெயசேகர பாட்டு முடிகிற வரைக்கும் எங்ககிட்ட தான் இருந்தார். சுவாமிகிட்ட அவ்வளவு தடவை பாத நமஸ்காரம் வாங்கினேன். 3 தடவை என் தலையாலே சுவாமி பாதத்தை தொட முடியான பாக்கியம் எனக்கு அது கிடைச்சிது. ஸோ சுவாமி அது சொன்னாரு, அந்த இன்னொரு சந்தர்ப்பம்ல உங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன்னு எப்பேற்பட்ட ஒரு நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தாருன்னு அது அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும்.
0: சுவாமி தான் கொடுத்த வாக்கினை காப்பாற்றி விட்டார். சாய் வாக்கு சத்திய வாக்கு. மிக்க சந்தோஷம் ராமதாஸ் அவர்களே. இன்று இந்த உரையாடலை இத்துடன் நிறுத்திக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் தொடர்வோம். சாய்ராம்
1: சாய்ராம்.
0: நேயர்களே, அடுத்து வரும் நிகழ்ச்சி ஸ்ரவண மஞ்சரி. ராமகதா ரசவாகினியை திருமதி விமலா ரமேஷ் அவர்கள் வாசிக்கிறார்கள். ஸ்ரவணம் செய்து இன்புறுவோம்.
2: ஓம் ஸ்ரீ சாய்ராம். ராமகதா ரசவாகினி அத்தியாயம் 6, சென்ற வாரத்தின் தொடர்ச்சி, பெற்றோரின் பாசம். இவ்வாறு நீண்ட நேரம் அரசர்க்கு அறிவுரை வழங்கிய பிறகு வசிஷ்டர் ராமனையும் லக்ஷ்மணனையும் அழைத்து வரும்படி கூறினார். வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் தங்களை அழைத்து வரும்படி கூறினார்கள் என்று கேட்டவுடன் ராமனும் லக்ஷ்மணனும் சரேலன விரைந்து கொலுமண்டபத்திற்கு வந்து தலைவணங்கி நின்றனர். முதலில் தந்தையாரின் திருவடியிலும், பின்னர் குலகுருவான வசிஷ்டர் திருவடியிலும், அடுத்தபடி விஸ்வாமித்திரர் பாதங்களிலும் விழுந்து வணங்கினர். பின் எழுந்து பயபக்தியுடன் நின்றனர். விஸ்வாமித்திரர் முகத்தில் புன்னகையுடன், பிள்ளைகளே, என்னுடன் வருகிறீர்களா என்று கேட்டார். அவர்கள் இதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் பிள்ளைகள் கூறியதை கேட்ட தசரதன் மனம் கலங்கினார். அவர் முகத்தில் களை மறைந்தது. தான் விஸ்வாமித்திரருடன் செல்ல உடன்பட்டது தந்தையாருக்கு வருத்தத்தை அளித்ததைக் கண்டு ராமன் அவரை அணுகி, தந்தையே, பெரிய முனிவருடன் நான் போகும்போது ஏன் மனம் வருந்துகிறீர்கள்? எனக்கு காரணம் புரியவில்லையே. பிறருக்கு தொண்டு செய்வதைக் காட்டிலும் மேலான வழியில் இந்த உடலை பயன்படுத்தும் வழி உண்டா? அதற்காகவே இவ்வுடல் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. தவசியரின் புனிதமான செயல்களில் கலந்து கொண்டு அச்சத்திலிருந்து அவர்களை காத்து அவர்களுக்கு உதவுவது போல வேறு சிறந்த வழியில் இவ்வுடலை பயன்படுத்த இருக்கிறதா? இதைவிட சிறந்த வழி இல்லை. எங்களால் முடியாத காரியம் எதுவும் இல்லை. அப்படி ஏதேனும் உண்டா? அரக்கர்களை அவர்கள் எவ்வளவு பயங்கரமானவர்களாக இருந்தாலும் நாங்கள் அழித்து முனிவர்களுக்கு அமைதி உண்டாகும்படி செய்வோம். தாங்கள் உத்தரவு அளித்தால் இந்த நிமிஷமே அவருடன் புறப்பட நாங்கள் ஆயத்தமாக உள்ளோம் என்று கூறினான். தைரியம் பொருந்திய இச்சொற்கள் தசரதருக்கு ஓரளவுக்கு ஆறுதல் அளிப்பவையாக இருந்தன. ஆனால் அரசர் என்ன முடிவான பதில் சொல்வது என்று தெரியாத ஒரு நிலையில் இருந்தார். ராமனை அருகில் அழைத்து, குழந்தாய், அரக்கர்கள் சாதாரண பகைவர்கள் அல்ல. அவர்களிடையே சுந்தன், உபசுந்தன், மாரீச்சன், சுபாகு முதலிய மிகக் கொடிய அரக்கர்களும் இருப்பதாக கேள்விப்படுகிறேன். அவர்களுடைய தோற்றமே சொல்வதற்கு முடியாதபடி பயங்கரமாக இருக்கும். அத்தகைய பயங்கர தோற்றங்களைக் காண இதுவரை உனக்கு வாய்ப்பு இல்லை. நேருக்கு நேராக அவர்களை நீ பார்த்தால் எப்படி இருப்பாயோ என்பதை என்னால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை. அவர்கள் பெரிய தந்திரக்காரர்கள். வடிவம், நிறம் முதலியவற்றை மாற்றிக்கொள்ளும் சக்தியுடையவர்கள். எங்கனம் அவர்களோடு போரிடுவாய்? போர் என்ற சொல்லை கூட இதுவரை நீங்கள் கேட்டதில்லை. போர்க்களத்தில் நடைபெறும் போரை நீங்கள் கண்டதும் இல்லை. இளம் பிள்ளைகளாகிய உங்களை திடீரென பயங்கரமான அரக்கர்களை எதிர்த்து போரிடும்படி அழைக்கிறார்கள். உங்களால் அதை எப்படி தாங்க முடியும்? அந்தோ விதி இவ்வளவு கொடுமையாக நேர்ந்துள்ளதே. வாழ்க்கையின் முதற்படியிலேயே என் பிள்ளைகள் இத்தகைய பயங்கர தொல்லைகளுக்கு ஆளாக வேண்டுமோ என்று வருந்தினார். இத்தகைய எண்ணங்கள் மனத்தில் தோன்றி வருத்தவே தசரதன் கண்ணீர் மிக விடலானார். லக்ஷ்மணன் தன் தந்தை இவ்வாறு மனோதிடமில்லாமையை காட்டுவதை பார்த்து அவரை நோக்கி, தந்தையே, ஏன் உங்கள் கண்களில் நீர் வருகிறது? நாங்கள் பெண் பிள்ளைகள் அல்ல. போர்க்களமே எங்களுடைய நியாயமான வீடு. போரிடுவதே எங்கள் உரிமையும் கடமையும் ஆகும். நல்லோரை காப்பாற்றுவதே எங்களுக்கு வகுத்த பொறுப்பு. முனிவருக்கு தொண்டு செய்வதும் தர்ம நெறியை காப்பதும் எங்கள் மூச்சு. அத்தகைய விழுமிய நோக்கத்தின் பொருட்டு நாங்கள் புறப்படுவது குறித்து நீங்கள் வருத்தப்படுவது எனக்கு வியப்பை அளிக்கிறது. இவ்வாறு நீங்கள் மன உறுதி இல்லாததைக் கண்டு உலகம் நகைக்கும். அன்புடன் வாழ்த்தி எங்களை அனுப்பி வையுங்கள். நானும் அண்ணனுடன் சென்று வெற்றி திருமகளுடன் திரும்பி வருகிறேன் என்று கூறினான். ராமபிரான் தம் தந்தையார் அன்பு பெருக்கினால் கட்டுண்டிருப்பதை நோக்கினார். மெல்ல நகர்ந்து அவரை அணுகி கரத்தை அன்புடன் பற்றி நெஞ்சுருக கூறலானார். தந்தையே, தாங்கள் யார் என்பதையே மறந்துவிட்டீர்கள் என தோன்றுகிறது. தாங்கள் ஞாபகத்திற்கு தாங்கள் யார்? தாங்கள் வழிவந்தது எத்தகைய அழிவுரா அரச குடும்பம்? தங்களது முன்னோர்கள் எத்தகைய பொன்றா புகழுடையவர்கள் என்ற விஷயங்களை நினைவுக்கு கொண்டு வாருங்கள். பிறகு தங்களது அழுகை தானாகவே நின்றுவிடும். தாங்கள் பிறந்துள்ளது இக்ஷவாகுவின் அரச பரம்பரை. இன்று வரை தாங்கள் தர்மமும் நேர்மையும் திருவுரு கொண்டார்போல் நல்வாழ்வு வாழ்ந்தீர்கள். சொன்ன சொல்லை கடமையுடன் காப்பவராகவும், அறவழி நடப்பவராகவும், அறங்காவலராகவும், என்றும் போர்க்களத்திலும் ஏனைய இடங்களிலும் அஞ்சத்தக்க மாவீரனாகவும் கருதி இம்மூவுலகும் உம்மை புகழ்ந்து ஆர்ப்பரித்தது. ஒரு முறை உரைத்த சொல்லை மறுத்துரைப்பின் அதில் விளையும் பாவம் போன்று வேறொரு பெரும் பாவமில்லை என்று நீர் நன்கறிவீர். முனிவருக்கு அளித்த வாக்கை காவாது விடின் தங்களது பெரும் புகழ் மாசுறும். தங்களது மைந்தர்கள் இந்த இழுக்கை அபகீர்த்தியை தாங்க முடியுமா? அளித்த வாக்கின்படி நடவாது விடின், நிகழ்த்திய யாகங்களின் பயனிலோ அல்லது கிணறு அகழ்தல், மரங்களை நடுதல் போன்ற அறங்களினின்றும் பெறும் நற்பயனிலோ பங்கு பெற இயலாது. இதை குறித்து விளக்குவானேன், உமது மைந்தர்களான நாங்கள் அவமதிப்பிற்குரிய நிகழ்ச்சி என்று உணர்ந்து தசரதர் தான் சொன்ன சொல்லை காக்க தவறினார் என்று பிறர் கூறும் சொல்லை கூட கேட்கொணாமல் சிரம் தாழ்வோம். இது நம் அரச மரபின் நற்பெயருக்கு என்றுமொழியா களங்கமாகும். தாங்கள் மைந்தர்களிடம் கொண்ட அன்பால் நம் பெரும் குடிக்கு அழிவில்லா அபகீர்த்தி விளையும். தங்களது அன்பு குருட்டுத்தன்மையுடையது, அறிவிற்கு ஒவ்வாதது. அது நமக்கு மிகக் கேடான தண்டனையை விளைவிக்கும். தாங்கள் எம்மிடம் பிணைக்கப்பட்டவராயின் தாங்கள் எங்கள் கீர்த்தியின் வளர்ச்சியில் கவனம் கொள்ள வேண்டுமல்லவா? உண்மை உரைப்பின் நாங்கள் தங்களுக்கு அறிவுரை கூற தகுதியற்றவர்கள். தாங்கள் யாவையும் அறிவீர். தங்கள் பாசம் தங்களை அறியாமை என்ற நச்சு நோயில் ஆழ்த்தியுள்ளது. தங்கள் கடமையை தாங்கள் உணர கடினமாக்கிவிட்டது. எமக்கோ இக்காரியத்தில் ஈடுபட கடுகளவு அச்சமும் கிடையாது. வெற்றி என்னும் மணமகள் எம்மை தவறாமல் தழுவுவாள். சிறிதளவும் தயங்காதீர். எமக்கு ஆசி கூறி முனிவரிடம் ஒப்படைப்பீர். சிரம்பணங்கி தம் தந்தையின் கழல்களை பற்றினார். தசரதன் ராமபிரானை தன்னிடம் ஈர்த்து அன்புடன் சிறந்தடவி கொஞ்சி, மகனே, நீ புகன்ற யாவும் மெய்மையான சத்தியம். அவை யாவும் மதிப்பு மிகுந்த ரத்தினங்கள். அவைகளை மறுக்க நான் ஓர் அறிவிதி அல்ல. இக்கணமே யான் நாற்பெரும் சேனையுடன் பூந்து அம்முனிவரின் வேள்விக்கு தீங்கு நேராமல் என் உயிரையும் பொருட்படுத்தாமல் ஆதரவளிப்பேன். ஆனால் இப்பொழுதுதான் போர்க்கலையை பயின்று வரும் என் மென்மையான இளைஞர்களை பேய்பிடித்த அவ்வரக்கர்களின் இரும்பு கரங்களிலே ஒப்படைக்க என் உள்ளம் ஒப்பவில்லை. எத்தந்தையும் தான் பெற்ற செல்வங்களை நன்கறிந்தே புலியின் வயிற்றிற்கு அர்ப்பணிக்க ஒவ்வான். தவம் கிடந்து நீண்ட நோன்புகளை நோற்று பெற்றெடுத்து தம் உயிரென போற்றி வளர்த்த எங்களை நீவீர் துயரமென்னும் தீக்கொழுந்தில் பாய்வித்தல் தகுமோ? ஐயோ, உள்வினையே நம்மை எதிர்க்க தூண்டப் பெற்றால் நம்மில் எவரேனும் என் செய்தல் கூடும்? நான் உன்னையோ அல்லது மற்றவரையோ குற்றங்கூறவில்லை. நான் செய்த தீவினையின் விளைவே இது என்று தசரதர் தம் கரங்களை தலைமீது வைத்து புலம்பினார். அதை கண்ணுற்ற ராமபிரான் புன்முறுவல் பூத்துக் குலுங்கினார். தந்தையே, இது என்ன பலவீனம்? அறிந்தே புலிவாயில் எம்மை தள்ளுவதாக கூறுகிறீர்கள். அவ்வாறு புலிக்கு பலியிட நாங்கள் ஆடுகளல்ல என்பதை இன்னுமா தாங்கள் உணரவில்லை? எம்மை நம்புங்கள் சிங்கக்குட்டிகள் என்று. ஆசியுடன் அனுப்புங்கள். புனித தொண்டினை திட்டமிடுங்கால் மன்னர்கள் தாமதிப்பது நன்றென்று. ராமபிரானின் சற்றே கூர்மையான கருத்துரைகளை கேட்ட வசிஷ்டர் மேலெழுந்து, தசரதா, கேட்டாயா மேம்பட்ட சொற்களை, சிங்கநாதத்தை? இதன்பின் நரி ஊளையிடுவதேன்? எழுந்திரு. அந்தப்புறத்திற்கு தகவல் விடுத்து அரசியரை அழை. மைந்தர்களை விஸ்வாமித்திரரின் கரங்களில் ஒப்படை என்றார். இவ்வுரைகளை கேட்டு கீழ்ப்படிவதைத் தவிர வேறு வழியில்லை என்று உணர்ந்தார் தசரதர். அரசியரை தம்முன் அழைத்து வருமாறு செய்தி அனுப்பினார். அரசியர் அனைவரும் தலைகளில் முக்காடிட்டு அரசர் முன் வந்தனர். முன்னதாக முனிவர்களின் பாதங்களை தொட்டு பணிந்து பின்னர் தசரதரை வணங்கி தம் மக்களிடம் சென்று அவர்கள் மணிமுடிகளை தங்கள் அன்பு கரங்களால் தடவி கொஞ்சினார். வசிஷ்டர் அவர்களிடம் முன்னதாக, தாயே, விஸ்வாமித்திரர் இயற்றும் யாகத்தை கொடிய அரக்கர்களின் இடையூறுகளினின்றும் அவர்கள் இழைக்கும் தடங்களினின்றும் காக்க நமது மக்கள் ராமனும் லக்ஷ்மணனும் அவருடன் செல்ல ஆயத்தமாயிருக்கின்றனர். அவர்களுக்கு ஆசி கூறி வழி அனுப்பவே தங்களை இங்கு வரவழைத்தேன் என்று உரைத்தார். இவ்வார்த்தைகளை கேட்ட அளவிலேயே கௌசல்யை வியப்புடன் தலை நிமிர்ந்து, நான் கேட்பது என்ன? இம்மாபெரும் முனிவர் ஆற்ற நினைக்கும் வேள்வியை இந்த இளந்தளிர்களா காப்பது? அப்புனித யாகங்களை தெய்வீக வலிமை வாய்ந்த மந்திரங்களே கவசம் போல காக்க இயலும் என்று நான் கேள்விப்பட்டுள்ளேன். சர்வசாதாரண மானிடராகிய இவர்கள் எங்கனம் தீமையினின்றும் காக்கும் பெரும் சுமையை மேற்கொள்ள துணிவார்கள்? யாகங்கள் இனிதே முடிவரும் பொறுப்பு அவைகளில் பங்கு கொள்ளும் புரோஹிதத் தன்மையின் நேர்மையை பொறுத்ததன்றே என்று உரைத்தாள். உண்மையான அவ்வார்த்தைகள் வசிஷ்டரை கவர்ந்தன. எனினும் அவ்வுண்மையை தெளிவுறுத்த மேலும் சிறிதளவு விளக்குவது நல்லதென நினைத்தார். தாயே, கௌசல்யா, விஸ்வாமித்திரருடைய யாகம் சாதாரணமானதன்று. பல இடையூறுகள் அதை சார்ந்து கவலைக்கிடமாக அமைந்துள்ளது என்றுரைத்து வசிஷ்டர் மேலும் வாய்த்திருக்கும் தருணம் கௌசல்யை குறுக்கிட்டு, அறிவுடையோர்களும் முனிவர்களும் இயற்றும் வேள்விகளை கவலை சூழ்ந்துள்ளதென்றால் உண்மையில் கேட்க வியப்பாகவே உள்ளது. புனித முடிவுகளை எச்சக்தியும் எதிர்த்து நிற்க இயலாது. அதனை அறிந்தும் அம்முனிவர் தம் விருப்பத்தை தெரிவித்து வேள்வியின் முடிவை நாடுவது ஒருவேளை வருங்காலத்தில் தலை சிறந்த பேரொளியையும் அமைதியையும் நிலவுறச் செய்யவே என நம்புகிறேன். அதுவே என் ஊகம் என்று புகன்றார். மன்னர் பிரான் தன் மைந்தர்களிடம் கொண்டுள்ள பற்றினை பரிசோதிக்கவே அவர் இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கக்கூடும். அன்றாயின் மறைபொருளான எல்லா சக்திகளையும் கொண்ட இந்த போதனர் ஆற்ற இயலும் இவ்வேள்வியை இப்பசிய அரும்புகள் காக்க வல்லவர்கள் என்று நாம் எவ்வாறு நம்புவது என்று கூறி கௌசல்யை ராமனது மணிமுடியை மெல்ல வருடிய வண்ணம் மேலும் கூற எத்தனித்தாள். அவள் பேச்சை கவனமாக கேட்டு வந்த தசரதர் மின்னல் வேகத்தில் திடீரென உணர்ந்தவராய் துணிகரமான ஒரு முடிவெய்தினார். ஆம், கௌசல்யையின் வார்த்தைகள் வாய்மையுடையனவே. இது என்னை சோதிப்பதற்கான ஒரு திட்டமே, இதில் ஐயமில்லை. பெரியோரே, எளியோராகிய யான் எங்கனும் இச்சோதனையை எதிர்ப்பது? தங்களது விருப்பம் எதுவாயினும் சரி, அதன்படி நடப்பேன் என்றார். இந்த வார்த்தைகளுடன் தசரதர் வசிஷ்டரின் திருவடிகளில் விழுந்தெழுந்தார். வசிஷ்டர் அவரை நோக்கி, மாமன்னரே, நீர் உயர்ந்தவர் என்பதை நிரூபித்தீர். இப்பிள்ளைகள் சாதாரணர் அல்லர். அவர்கள் அளவிலா சக்தியும் திறனும் பெற்றவர்கள். அறிந்தவர்கள்தாம் அவர்களை அறிவர், மற்றவர் அறியார். இப்போதைய நிகழ்ச்சி அவர்களது வெற்றிக்கு ஆரம்ப விழா. அவர்களது வீர வாழ்வுக்கு இதுவே முகப்பு. இதுவே தர்மத்தை காக்க அவர்கள் கொண்ட உறுதியின் வேறாகும். துரிதமாக வெற்றி எனும் மணமகளுடன் திரும்புவர். எனவே இனி எத்தகைய எண்ணமும் மேலெழாமல் உங்கள் மனதில் சந்தோஷத்துடன் விஸ்வாமித்திரரிடம் அவர்களை ஒப்படைப்பீர் என்றார். பிறகு அச்சிறுவர்களை தம் பக்கலில் அழைத்து வசிஷ்டர் அவர்கள் சினங்களில் தமது மங்களக்கரங்களை வைத்து மந்திரங்கள் சொல்லி அவர்களுக்கு நல்லாசி கூறினார். அச்சிறுவர்கள் அன்னையரின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கி அவர்களது நல்லாசிகளை பெற்றனர். அவர்கள் பிரிந்து செல்ல ஆயத்தமாய் நின்றனர். தசரதர் அவர்களது முகத்தில் மிக்க மகிழ்ச்சியும் சக்தியும் திகழக் கண்டார். தன்னுள் அலைமோதும் துயரத்தை அடக்கினார். தன் மைந்தர்களின் தோள்களில் தன் கைகளில் வைத்த வண்ணம் விஸ்வாமித்திரர் பக்கலில் வந்து அவரது பாதங்களை நமஸ்கரித்து, ஓ குருதேவா, இவ்விருவரும் இன்று முதல் தங்கள் மைந்தர். அவர்களது உடல் நலமும் மகிழ்ச்சியும் உம்மை நாடி நிற்கும். நீராணையிட்டால் இவர்களுக்கு இடையூறுகள் நேராவண்ணம் காக்க சில பணியாளர்களை சந்தோஷத்துடன் அனுப்ப சித்தமாயிருக்கிறேன் என்று பணித்தார். அதை செவியுற்றதும் விஸ்வாமித்திரருக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. ஓ மன்னவா, நீ உண்மையில் பித்தனே. யாகத்தையே பிணக்குகளினின்றும் காக்க வரும் இவ்வீரர்களை இடையூறுகளினின்றும் காக்க வல்லவர் எவரேனும் உளரோ? எங்களுக்கு வேறு எவரேனும் தேவை உளரோ? முனிவர்களே காப்பதியலாது என்று உணர்ந்த இவ்வேள்வியை காக்க முன்வந்தவர்கள் அல்லவோ இவர்கள்? அவ்வாறான வலிமை மிகுந்த இவ்வீரர்கள் தங்களை காக்க யாரோ சிலரை வேண்டுவரோ? நீர்தான் அப்படி எண்ணலாமோ? உண்மையில் உன் பாசபந்தம் உன் கண்களை குருடாக்கியது. மன்னா, நான் மேற்கொண்ட பணி செவ்வனே முடிவுற்றதும் அவர்களை திரும்பவும் உமது கரங்களில் ஒப்படைப்பேன். கவலையுறேல், யாதொரு தடையும் குற்றமும் இல்லாமல் உம் ராஜ்யத்தை பரிபாலியும் என உரைத்து விஸ்வாமித்திரர் தமது இருக்கையினின்றும் எழுந்தார். அரச அவையிலிருந்த அனைவரும் தங்களது கரங்களை குவித்து அஞ்சலி செய்தனர். விஸ்வாமித்திரர் சபையை விட்டு முன் எழ அவ்விரு அரசகுமாரர்களும் பின்தொடர்ந்தனர். அன்பார்ந்த நேயர்களே, ராமகதா ரசவாகினி அத்தியாயம் 6 இன்னும் வளர்கிறது. இதன் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் சிரவணம் செய்வோம். ஜெய் சாய்ராம்.
0: நேயர்களே, நிகழ்ச்சியில் இறுதியாக இடம்பெறுகின்றது சாய அருளமுதும் என்ற தலைப்பில் வரும் ரேடியோ சத்சங்க தொடரின் 152 பாகம். கேட்டு பயனடைவோம். சத்சங்க உரையை நிகழ்த்துகிறார் சாய் அன்பர் திரு சீனிவாசன் அவர்கள்.
3: சாய்ராம். சாய் அருளமுதம் தொகுப்பில் 2 பாகத்தில் 51 அத்தியாயம், நம்பிக்கையின் முளைகள் என்பது இதனுடைய தலைப்பு. 1962 வருடம் நவம்பர் மாதம் 25 தேதி பிரசாந்தி நிலையத்தில் சுவாமி ஆற்றிய உரை. வீரபத்திர சாஸ்திரி கிருஷ்ணருடைய குழந்தை பருவத்து லீலைகளை வெகு சிறப்பாக விவரித்து தத்ரூபமான தோற்றத்தை அளித்தார். அதனுடைய முக்கியத்துவத்தையும் விளக்கினார். நீங்கள் அவற்றை உணர்ந்து அனுபவித்ததால் புத்துணர்ச்சியுடன் திகழ்கிறீர்கள் என்பதை என்னால் காண முடிகிறது. ராமர் தர்மம் மற்றும் சத்தியத்தின் ஸ்வரூபம். ஆகவே அவரிடம் ஒரு கண்டிப்பு இருந்தது. ஆனால் கிருஷ்ணர் பிரேமையானவர். அவரது கதை விரைவிலும் உடனடியாகவும் அனைவருக்கும் ஆனந்தத்தை வழங்குகிறது. மனிதனுடைய இதயத்தில் உள்ள பிரேமையானது தெய்வீக பிரேமையின் அழைப்பிற்கு உடனே எழுகிறது. அது மேலெழுந்து தழும்புகிறது. கிருஷ்ணர் தனது சகோதரரான யோக சாட்சியோடு, அதாவது பலராமரோடு பிறக்கிறார். தனது சகோதரியான மாயா சாட்சியோடும் இருக்கிறார். ஆக யோக சாட்சியாக இருக்கக்கூடியது பலராமர், மாயா சாட்சியாக இருக்கக்கூடியது மாயா. இந்த விதமாகத்தான் மகாசக்தி எனப்படுகின்ற மிக உயரிய சக்தி பிறக்கிறது. தேவகி எனும் தாயாரால் தெய்வீக வடிவத்தின் ஒளிமயமான சிறப்பினை முழுவதுமாக தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால்தான் அந்த குழந்தையானது யசோதையிடம் இடம் பெயர அவளே விண்ணப்பித்ததால் இடம் மாற்றப்பட்டது. யசோதை இறைவனுடைய வளர்ப்பு தாயாக இருக்க விரும்புவதாக பிரார்த்தனை செய்கிறாள். தெய்வீகத்துடனான ஸ்பரிசம் அல்லது தொடர்பு கர்மாவின் தலைகளிலிருந்து விடுதலை அளிக்கும் என்கிற வரத்தை அது வழங்கும் என்று கூறப்படுகிறது. அதற்கான அற்புதமான விளக்கத்தை சுவாமி இங்கே சொல்கிறார். குழந்தை கிருஷ்ணர் வாசுதேவனது கைகளில் பட்டவுடன் அவரை பிணைத்திருந்த சங்கிலி கழன்று விழுந்துவிட்டது. சிறைக் கதவினுடைய தாள்கள் அகற்றப்பட்டு பூட்டுகள் தாமாகவே திறந்து கொண்டன. அவர் யமுனை நதியின் அருகே சென்றபொழுது நதி நீரும் விலகி வழியை ஏற்படுத்தி தரை தெரிந்தது. கோபியர்களினுடைய அன்பு உடல் பிரஜைக்கு அப்பாற்பட்டது. சாதாரண உடல் பிரஜை என்கின்ற நிலையில் இல்லாதது கோபியரின் அன்பு என்பதை சுவாமி இங்கே மிக அற்புதமாக விளக்குகிறார். தெய்வீக சரித்திரத்தில் ஒரு சிறப்பான உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எந்த நிகழ்வும் மற்ற நிகழ்வுகளோடு தொடர்பு இல்லாமல் இருக்காது. எந்த நிகழ்வும் முக்கியத்துவம் இல்லாமல் இருக்காது. எடுத்துக்காட்டாக, பரசுராமர் தனது காலத்தின் க்ஷத்ரிய அரசர்களையெல்லாம் எதிர்த்து போரினால் அவர்களை வென்று மடிய வைத்தார். அப்படி இருக்கின்ற பொழுது தசரதரும் ஜனகரும் மட்டுமே உயிரோடு இருந்தனர். இதற்கு காரணம் என்ன? பரசுராமர் தனது எதிரிகள் தங்களை காத்துக்கொள்ள உயிர் வாழ்ந்திட இரண்டு விதி விலக்குகளை வைத்திருந்தார். அந்த ரகசியம் தசரதருக்கும் ஜனகருக்கும் மட்டுமே தெரிந்திருந்தது. யாகத்தில் ஈடுபட்டிருக்கும் மனிதனையோ அல்லது மணமகனாக இருப்பவனையோ கொல்ல மாட்டேன் என்று தனக்குத்தானே உறுதி பூண்டிருந்தார் பரசுராமர். ஆகவே எப்பொழுதெல்லாம் பரசுராமர் அவர்களது ராஜ்யத்தின் எல்லைக்குள் நுழைந்து அதை கடக்க நினைக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் ஜனகர் ஏதேனும் ஒரு யஜ்ஞத்திற்கு தயாராகிக் கொண்டிருப்பார், அதாவது பலி வழங்கப்படுகின்ற வேள்வி. தசரதரும் மற்றொரு இளவரசியை மணந்து கொள்ள தயாராகிக் கொண்டிருப்பார். நிச்சயமாக இது தெய்வீக திட்டத்தின்படி நடந்தது. தசரதர் தாசரதியினை பெறவும் ஜனகர் ஜானகியை கண்டறியவும் வாழ வேண்டியிருந்தது. இதுதான் பரசுராமருடைய காலத்தில் ஜனகரும் தசரதரும் உயிர் வாழ்ந்ததற்குண்டான காரணங்கள் என்பதை புராண காலத்தில் ஒரு நிகழ்வு இன்னொரு நிகழ்வோடு, ஒரு சம்பவம் இன்னொரு சம்பவத்தோடு பொருந்தியிருக்கும் என்பதை சுவாமி இங்கே விளக்கியிருக்கிறார். உங்களுக்கு முன்பு மேற்கொள்ளப்பட்ட தத்துவார்த்த விளக்கங்கள், ஆராய்ச்சிகள் ஆகியவற்றுக்கு உட்பட்ட கோபியர்களது அன்பானது சகஜ பிரேமை என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். சகஜ பிரேமை என்றால் என்ன என்பதை சுவாமி இங்கே விளக்குகிறார். அதாவது புற உடலின் உணர்வு நிலைக்கு அப்பாற்பட்டு புகழ்ச்சி அல்லது இகழ்ச்சியினால் பாதிக்கப்படாமல் இருப்பதுதான் உண்மையான பிரேமையாகும். அது நீரின் மீது மிதக்கின்ற எண்ணெயின் படலம் அல்ல. அப்படிப்பட்ட எண்ணெயானது தொட்டவுடன் விரல் மீது வந்து ஒட்டிக்கொள்ளும். ஆனால் சகஜ பிரேமையோ தாமரையின் தண்டு போன்றது. அது நீரின் அனைத்து பாளங்கள் வழியாகவும் ஊடுருவி ஆழமாக உள்ளே சென்று அடியில் உள்ள மண்ணுக்குள் செல்கிறது. ஆனால் அதன் இலையானது ஆதாரமான சூழலை அதற்கு தருகின்ற நீரினால் பாதிக்கப்படாது மேலே மிதக்கிறது. மனிதனும் கூட இதைப்போலவே தவிர்க்க இயலாத தனது சூழலாகிய புலன்களால் ஆகிய இந்த உலகிற்கு அப்பால் கடும் முயற்சியால் மேலெழ வேண்டும். இப்புலன்களின் உலகானது அற்பமான விஷயங்களிடம் உங்களை ஈர்த்துச் செல்லும், உங்களை உழைத்திடச் சொல்லும். ஆனால் கோபியர்கள் போன்று நீங்கள் இவ்வாறு இயங்குவதை விட்டொழித்து ஆனந்த கழிப்பு என்னும் ஆதாரமான அரிதான ஊற்றின் மீது உங்கள் கண்களை பதித்திட வேண்டும். கோபியர்களுக்கு வேறு எந்த இலக்கோ லட்சியமோ விருப்பமோ இல்லை. அது ஆத்மா சரணாகதி அடைந்த நிலை, முழுமையான கேள்வியற்ற சலனமற்ற நிலையாகும் என்று சகஜ பக்தி என்றால் என்ன என்பதை சுவாமி கோபியர்களை உதாரணமாக வைத்து இங்கே விளக்கியிருக்கிறார். சாயி பக்தர்களுக்கு இடையே வெறுப்பு உண்டாவதை சாயி பொறுக்க மாட்டார். மகாராஷ்டிராவில் ஒரு சிறிய கிராமத்தில் கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பெண்ணினுடைய பக்தியை பற்றி நான் உங்களுக்கு கூறுகிறேன். வாழ்க்கையில் சிறு சிறு நுணுக்கமான செயல்களை கூட அவள் சரணாகதி உணர்வோடு செய்து வந்தாள். நடப்பது என்பது அவளுக்கு ஒரு தீர்த்த யாத்திரை, பேசுவது என்பது ஜபம். தன் கணவன் உண்ட பின்பு அவனுடைய உணவு தட்டு இருந்த இடத்தை மாட்டினுடைய சாணத்தால் மெழுகி சுத்தம் செய்வாள். இது அவளுடைய வழக்கம். சுத்தம் செய்வதை கூட கிருஷ்ணார்ப்பணமாக நினைத்து, கிருஷ்ணார்ப்பணம், இது கிருஷ்ணனுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று உணர்ந்து சொல்வாள். அவளது தவம் எவ்வளவு உண்மையாக இருந்தது என்றால், அவள் வீசி எறிகின்ற அந்த சாணமானது கிராமத்து கோவிலில் இருக்கக்கூடிய கிருஷ்ண விக்கிரகத்தின் மீது வந்து ஒட்டிக்கொள்ளும். சாணத்தை வீசி எறிவாள், அது அந்த ஊரில் இருக்கக்கூடிய கோயிலின் கிருஷ்ண விக்கிரகத்தின் மீது ஒட்டிக்கொள்ளும். அந்த கோவிலின் பூசாரி இந்த மர்மமான நிகழ்வினால் ஆச்சரியப்படுகிறார். ஒவ்வொரு நாளும் விக்கிரகம் மாசுபடுவதை பார்க்கிறார், பயத்தில் உறைகிறார். ஒவ்வொரு நாளும் பகற்பொழுதில் அதே அளவு சாண உருண்டையால் விக்கிரகமானது கரைப்படுவதை காண, தான் உயிர் வாழ்கிறோமே என்று தன்னைத்தானே பழித்துக் கொள்கிறார். அவர் தனது தலையை அவமானத்தில் தாழ்த்திக் கொண்டார். அவ்வாறு மனதினை அதிர செய்கின்ற அந்த நிகழ்வினை தனக்குள் வெதும்பியபடி ஒரு நாள் அவர் நடந்து கொண்டிருக்கிறார் ஒரு சாலையில். அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட பெண்மணி கிருஷ்ணார்ப்பணம் என்று உரத்து கூறுவதோடு இதர மனைவிமார்களைப் போலவே சாண உருண்டையை எரிவதையும் பார்க்கிறார். அவருக்கு உடனே ஒரு சந்தேகம் வருகிறது. அந்த நேரம், அளவு, தன்மை இவற்றையெல்லாம் கவனித்து பார்த்தால் கிருஷ்ண விக்கிரகத்தை கரைப்படுத்துகின்ற குற்றவாளி இவள்தான் என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தெரிந்து கொள்கிறார். அவ்வளவு அழகான ஒரு உருவத்தை கரைப்பாட்டிற்கு இவள்தான் காரணமாக இருக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டவுடன் கோபம் வருகிறது. அவளது கை உடைகின்றவரை அவளை நையப் புடைகிறார். அந்த கொடிய பெண்மணியை தண்டித்ததற்காக இறைவனுடைய அருளை பெற்றுவிடுவோம் என்று எதிர்பார்த்து வெற்றியோடு கோவிலினுள் அவர் திரும்புகிறார். அங்கே கிருஷ்ணருடைய வலதுகை அந்த புனித பக்தையுடையது போலவே ஒடிந்து ரத்தம் பெருகிக் கொண்டு இருந்தது. அந்த எளிய மனிதரும் துயரத்தோடு அழுது, உன்மீது நான் கொண்ட அன்பினால் அவளை நான் அடித்தேன். அவள் உங்களது அழகினை கரைபடைய செய்தாள், ஓ இறைவா என்று கூறுகிறார் கிருஷ்ணர். நான் நேசிக்கும் அனைவரையும் நீயும் நேசிக்க வேண்டும், இதை நினைவில் கொள் என்று பதிலளிக்கிறார். இங்கும் கூட நீங்கள் எவ்விதம் நடந்து கொள்ள வேண்டுமென்றால், நல்ல குணமுள்ள உங்களையும் உங்களுடைய மிக நல்ல விருப்பங்களையும் நீங்கள் நேசித்திட வேண்டும். பொறாமை அல்லது குரோதம் அல்லது பக்தர்களுக்கு இடையே வெறுப்பு ஆகியவற்றை நான் சகித்துக் கொள்ளவே மாட்டேன். அதேபோன்று உங்களையும் நீங்கள் வெறுத்திடவோ, பலவீனமானவராக நினைத்து கொள்ளவோ, குறுகிய மனம் கொண்டவர்களாகவோ எண்ணக்கூடாது என்று நம்மை நாம் எப்படி மதித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் சுவாமி இங்கே விளக்குகிறார். மற்றவர்களினுடைய நம்பிக்கையை பாதிக்கச் செய்வது துரோகமாகும் என்கிறார் சுவாமி. இங்கே கூடியிருக்கும் மக்களுக்கு ஒரு வார்த்தை, உங்களது அகத்தூய்மை மற்றும் வலிமைக்கு அதனுடைய சிறப்புக்கு ஏற்ற வகையில் நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் வெகு தொலைவிலிருந்து நிறைய பொருட்செலவை மேற்கொண்டு வந்துள்ளீர்கள். நீங்கள் உங்களுடன் உங்களுடைய பழக்க வழக்கங்கள், பாரபட்சம், மனசார்பு மற்றும் விருப்பங்கள் ஆகியவற்றை எடுத்து வந்துள்ளீர்கள். நீங்கள் அடைந்துள்ள புனிதமான இடத்திற்கு ஏற்ற வகையில் இங்கே வருவதற்கு முன்பு உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள எந்த முயற்சியையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. இங்கும் கூட உங்களுக்கு பழக்கப்பட்ட சகவாசத்தினையே தேடி அடைகிறீர்கள். பிரிவினை, பொறாமை, உலகியல் ஆசை, இப்படிப்பட்ட விஷயங்களையே நீங்கள் ஏற்கிறீர்கள். அப்படிப்பட்ட குறுகிய ஆசைகளுடன் நீங்கள் என்னிடம் வந்தால் நீங்கள் ஏமாற்றத்திற்கு உள்ளாவீர்கள். நீங்கள் மீண்டும் வரவில்லை எனில் நான் கவலைப்பட மாட்டேன். மற்றவர்களினுடைய நம்பிக்கையை அல்லது பக்தியை அழித்திடவோ அல்லது குலைக்கவோ கூடாது. அவ்வாறு செய்தால் அது நன்றியில்லாத தன்மையையும் துரோகத்தையும் வெளிக்காட்டுவதாகும். அது மலர்குவியலின் மீது எரிகின்ற நெருப்பு கங்குகளை ஊற்றுவதற்கு ஒப்பாகும். குழந்தை தன் தாயை விட்டுவிட்டால் அது எங்கனம் வளரும்? இறைவன் மீது பற்றுதலைக் கொண்டால் அவரால் உங்களை வளர்க்க இயலும். உங்களது இதயத்திலிருந்தோ அல்லது மற்றவர்களின் இதயங்களிலிருந்தோ நம்பிக்கை முளைகளை கிள்ளி எறியாதீர்கள். அந்த நம்பிக்கையே இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய தாபத்தினை கூர்மைப்படுத்தி அதன் வாயிலாக உடனடியான பலனை பெற இயலும். பக்தர்களின் நம்பிக்கையில் வியாபாரம் செய்யும் ஏமாற்றுக்காரர்கள் இங்கே இருக்கிறார்கள். நம்பிக்கையை பற்றி பேசும்பொழுது ஒரு எச்சரிக்கையை நான் அளிக்க வேண்டும். என் பெயரை பயன்படுத்தி பல்வேறு இடங்களில் பலர் வரவேற்பு அளிப்பது, கோவில் கட்டுவது, பூஜை நடத்துவது இவற்றுக்கெல்லாம் பணம் திரட்டி வருகிறார்கள். என் விருப்பத்திற்கும் கட்டளைக்கும் எதிரான அதிகாரப்பூர்வமில்லாத விஷயங்களாகும். இப்படிப்பட்ட விண்ணப்பங்களுக்கெல்லாம் இடமளிக்காதீர்கள். இந்த செயல்களையெல்லாம் ஊக்கப்படுத்தாதீர்கள். மேலும் ஒரு பிரிவு மக்கள் நம்பிக்கையினை வியாபாரமாக்குகின்றனர். நான் அவர்களை ஆட்கொண்டுள்ளதாகவும் அவர்கள் விளம்பரப்படுத்துகிறார்கள். நான் ஊடகம் அல்லது அடுப்பு அல்லது சாதனம் வழியாக பேசுவதாக சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்கள் அனைவரையும், இடைத்தரகர்களையும் ஏமாற்றுக்காரர்களையும் நீங்கள் தள்ளி வையுங்கள். மேலும் சிலர் அருள்வாக்கின் வாயிலாக அவர்கள் பெற்ற விஷயங்களாகவும் சில பிம்பங்களையும் விளம்பரங்களையும் செய்து காட்டி அவர்களை புகழ்பவர்களையும் மற்றும் பின்பற்றுபவர்களையும் ஒரு குழுவாக திரட்டி பணம் கேட்டு வருகிறார்கள். ஒரு சிலர் இவ்வாறு அறிவிக்கிறார்கள், உங்களிடமிருந்து பணம் பெறுமாறு பாபா என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் அல்லது பாபா இவற்றையெல்லாம் சிறப்பாக எனக்கு அருளியுள்ளார் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இவர்களையெல்லாம் நீங்கள் புறக்கணிக்க வேண்டும். அவர்கள் யாராக இருந்தாலும் தவறை சுட்டிக்காட்டி விரட்டிவிடுங்கள் என்று சுவாமி தன்னுடைய உரையை முடிக்கிறார். ஜெய் சாய்ரா.
4: நேயர்களே,
0: தமிழ் நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் சந்திப்போம். அதுவரையில் பகவானுடைய பொன்மலர் பாதங்களை மனத்தில் இருத்தி தியானத்தில் ஆழ்ந்திருப்போம். ஜெய் சாய்ராம்.